0: Continuous music. RM3.
1: தேனிசை அரங்கம். காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி.
2: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.
3: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 7:01 ஆகிறது.

திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் திருப்புகழை நீங்கள் கேட்டீர்கள். வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்று போற்றுவார்கள். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜன்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று நம்முடைய வரலாறு கூறுகிறது. வைகாசி என்பதை விசாகம் என்று சொல்வார்கள். விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வைகாசிதான் நம்முடைய இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி திருமாலை துளசி பூசை செய்தால் நற்பெயர்கள் பல பெறலாம் என்று திருமால் புராணம் கூறுகிறது. இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. அடுத்த பாடல் நாங்கள் சிறப்பாக வைகாசி விசாகம் காவடி திருவிழாவினை முன்னிட்டு இந்த பாடலை நாங்கள் ஹிவ்யா ஜுவாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் தமது பேரன்மார்கள் சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை, மகன்மார் சஞ்சீவன் ஜேசன், மருமகள்மார்கள் சந்தி மற்றும் கெசிலா, வசந்தா ரூபி மற்றும் தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா. இதோ நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா அஜிதா மருதை குரலில் ஒரு திருப்புகழ் பாடல், அடல செய்த நாடாறு.

வைகாசி சுக்ல சதுர்தசியில் தான் திருமால் தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்மாவதாரம் எடுத்தார் மற்றும் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது. அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே. வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திரு நட்சத்திர தினம். அன்று ஆச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்மாழ்வார் திரு கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசிதான். அடுத்த திருப்புகழ் பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர்களான வித்வான் இந்திரன் முனிசாமி, டாக்டர் ஆதிசங்கரா பெருமாள், விதுஷி அனுஷ்கா பசாமி மற்றும் ஐயா சீனிவாசன் அவர்கள் பாடிய இந்த கொங்கணகிரி திருப்புகழ் அங்கரனே ஒத்தமனம்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் இன்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் முருகனை போற்றும் பக்தி பாடல்களை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். ஏனென்றால் வரும் சனிக்கிழமை அன்றைக்கு நம்முடைய நாட்டில் பல்வேறு திரு முருகன் திருக்கோவில்களில் சங்கங்களிலும் வைகாசி விசாகம் காவடி, அதாவது விடை முரம் என்னும் திருவிழாவை கொண்டாடும் சில கோவில்கள் த்ரியானோ மாரியம்மன் திருக்கோவில், மோகோஷ் மாரியம்மன் திருக்கோவில், போகஸ்கதாயத்தா ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவில், மோதாய் ஒகிமுகா சிவ சுப்பிரமணியர் கழகம், கிராண்ட் ரிவர் நோர்த் வெஸ்ட் சேக்கிழார் முத்தமிழ் கூட்டம், குட்லண்ட்ஸ் சிவ சுப்பிரமணியர் கோவில், ரிஷ்வோ சான் ஜூலியன் வில்லேஜ் சிவ சுப்பிரமணியர் கோவில், பொவாலோ ஸ்ரீ விநாயகர் சீதலம்மன் திருக்கோவில், ஜெபேயா ஹொஸ்பெல் ஹிந்து தமிழ் மாஜன சங்கம், சுகினாம் மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் சவனா மாரியம்மன் திருக்கோவில். நாங்கள் சொன்ன அத்தனை திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். அடுத்த கடைசி திருப்புகழ் பாடல் ஒரு திருத்தனி திருப்புகழ். இந்த திருத்தனி திருப்புகழ் நாங்கள் அனைத்து கோவில் உறுப்பினர்களுக்கும் பக்தர்களுக்கும் அளித்து இருக்கின்றோம். இதோ சினத்தவர் முடிக்கும்.

திருத்தணி திருப்புகழுக்கு பிறகு அடுத்த பாடல் ஒரு பழைய முருகனை போற்றும் பக்தி பாடல். உங்களுக்கு தெரியுமே இந்த பாடல் உருவாகி வருகின்ற முருகையா. இந்த பாடலை நாங்கள் ரிஷ்மா சாந்தி ஃபிளக்கிலிருந்து அம்மா சுவிதா முதலி பிறந்த நாளை முனித்து கணவன் ஐயா தேவன் வேதா எழிலா எழிலன் ராகினி வெண்ணிலா ஞானவன் ஞானம் யுவின் பூஜா அம்மா பாக்கியம் மற்றும் அனைத்து அக்கமார்கள் அன்னிமார்கள் மற்றும் அனைத்து கோவில் உறுப்பினர்களின் சார்பாகவும் சதயன் மற்றும் முதலி குடும்பம் ஆகியோரின் சார்பாகவும் இதோ இந்த பாடலம்மா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா சுவிதா.

அடுத்த முருகனை போற்றும் பக்தி பாடலை நாங்கள் லமிச்சே ஊரை சேர்ந்த அம்மா அருமை மம்பத்தா, அம்மா சீரோன், பிரிசிலா, அஸ்வின், குமிலா, பலன், பரவிதன், வினா, தனிஷா, வக்வல்லிருந்து தனிஷா, தலினா, அக்ஷய், லமுகிலிருந்து சுஷிலா, சீனிவாசன், சோமிநாதன், மமேதேவன் மற்றும் அத்தை தேவி, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாலா, விலோஷா, திருமதி, ரிஷ்வோன்லிருந்து அத்தை சீதா மற்றும் மமே சுப்பையா ஜகம்பரம் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் ஹோசிலிருந்து மமே சுகன் முக்கிய, அத்தை நீலம், யோசன் மற்றும் யோசினி அனைத்து முக்கிய குடும்பத்துக்கு இதோ இந்த கந்தா முருகா வருவாயே என்னும் பாடலை சிறப்பாக மமே சச்சுதா மற்றும் அத்தை அசோதா உங்களுக்காகவும் இதோ கந்தா முருகா வருவாயே.

அன்பு மக்களே, முருகப்பெருமான் அருள் என்னாலும் நம்மீது பொழியட்டும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. முருகன் திருநாமம் உள்ளத்தில் இருந்தால் வாழ்க்கையில் துன்பம் நிலைக்காது. வேலவா கந்தா சரவணபவா, எல்லோருக்கும் ஆரோக்கியம் அமைதி மகிழ்ச்சி அருள் வாயாக. நம்முடைய இன்றைய கடைசி பக்தி பாடல் பிச்சிபால்லிருந்து வெங்கதலா பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்த குமரன், ஜெயராணி, ஜெசன், கேசன், அரசி, பிட்டோ ஊரைச் சேர்ந்த வெதி, நிலை, மிகலை மற்றும் செசன். உங்களுக்காக இதோ அடுத்த பாடலை நாங்கள், இந்த கடைசி முருகனை போற்றும் பக்தி பாடலை அன்புடன் தருகின்றோம்.

0: தேனிசை அரங்கம்
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை
0: எஃப்எம் தாளம் வானொலி
1: எஃப்எம் தாளம் எஃப்எம் தாளம் வானொலி வானொலி
0: அன்பு மக்களே, மணி சரியாக 7:30 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, மே 29 நாளைக்கு வைகாசி விசாகம் காவடி. நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும், முருகப்பெருமானுடைய அருளாசி பெற வேண்டும். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக தேனிசை அரங்கம், அதாவது நம்முடைய திரைப்பட மெல்லிசை பாடல்களை அன்புடன் தருகின்றோம். இதோ இந்த பாடல் ராசி நல்ல ராசி என்னும் பாடலை சிறப்பாக அனைத்து தாத்தாமார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் மற்றும் ஆசிரியர்மார்களுக்கும் சிறப்பாக அம்மா வனிதா, அம்மா நீலம் மற்றும் அம்மா மனுன், அம்மா தேவி உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி.

இன்றைய வெள்ளிக்கிழமையிலும் உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு சிறிய நினைவூட்டல். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது அல்ல. தினமும் சோர்வை தாண்டி முன்னேறும் உழைப்பின் பலன்தான் வெற்றி. இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நாளைய உங்கள் சாதனையின் அடித்தளமாக மாறும். சோர்வில்லாமல் அல்ல, சோர்வை மீறியும் தொடர்ந்து செல்லுங்கள். இனிய வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள்.

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை மே மாதம் 29ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. உங்கள் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அன்பு மற்றும் வெற்றியால் நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கைகளையும் அழகான நினைவுகளையும் தரட்டும். உங்கள் அனைத்து கனவுகளும் நனவாகி என்றும் சிறப்புடன் வாழ கடவுள் அருள் புரிவானாக. நம்முடைய அடுத்த பிறந்த நாள் பாடலை நாங்கள் சிறப்பாக, இந்த பாடலை ஹோசிலிருந்து இந்த பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக ஹோசிலிருந்து ஜெசன் முருகன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி செல்வினா, அம்மா பமிலா, பா சல்வினன், பிரிசிலா, கெவின், கேஷவி, இசன் மற்றும் புனகையூரைச் சேர்ந்த செவியன், அத்தே வாணி, மாமே பாலா, செல்வன், கல்வி, அம்மாய் புஷ்பா, அத்தே மனுதா, மாமே விஜயன், அத்தே விமா, மாமே வேணு, சிவம், வெனிஷா, சிவாங்கி, அத்தே சுந்தரி, மாமே வசன், அருமே விசன், மாமே விஜயன், அம்மாய் மணி, அம்மாய் சரோஜ், அனைத்து முருகன், குப்பன், செலன் மற்றும் வீரசாமி ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. சுகினாம் ஊரைச் சேர்ந்த பமிலா முதலி தமது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மாதேவி வலு வாழ்த்து இருக்கின்றார் மற்றும் கணவன் அம்பிசன், வாணி, வனையன், நிவன், நிலவன், நிவான், ஷமுனி ஊரைச் சேர்ந்த அம்மா அஞ்சல், சுவிலா, குமிலா, பாலன், தயானா, வாகன், மிலானி, அனைத்து வலு மற்றும் முதலி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். லெஸ்கல்யிலிருந்து அம்மா ரஞ்சி கலிங்கன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு கணவன் நந்தன் கலிங்கன், புத்ராஸ்ரீ, யுவேஷ்னி, சீர்காழி, ராகினி, கமலை, யுவராசி,

மற்றும் அனைத்து கலிங்கன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் ஓவியா அமாசே பிறந்த நாளை முன்னிட்டு மற்றும் அருவி பழனி முத்துவீரன் தமது திருமண நிறைவு நாளை முன்னிட்டு அம்மா நிலம் மற்றும் அப்பா கோவிந்தன் கலன் தேவின்

முனிய தமது பிறந்த நாளை முனித்து கணவன் சிவன், மகள் ஷாலினி செலினா இந்திராணி, மகன் கெவின், மருமகள் அமந்தா, பேத்தி சைதவி, மருமகன் நாதன், சதா, செந்தில், கொழிலன், அக்கா தேவன்றி, மல்லிகை, ராஜன்றி, ஃபி, வள்ளி, அனைத்து முன்னே மற்றும் முத்துப்பெரியன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். இதோ அடுத்த பாடல், மட்ராசி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள தங்கப்பூவே பாடல்.

அடுத்த பிறந்த நாள் பாடலை நாங்கள் சிறப்பாக பிட்டோம். ஊரைச் சேர்ந்த அனை கண்ணன் நல்லன் தமது பிறந்த நாளை முனித்து அருளன் அழகன் கனகி பமிலா பாதினி தேனருவே குழலி கோவிலா அரசன் மற்றும் கார்த்திகேயன் அம்மா மற்றும் அனைத்து நல்லன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். பிட்டோம் பனிஸ்போ மாரியம்மன் திருக்கோவிலின் உறுப்பினர்களுக்கும் பக்தர்களுக்கும் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் அம்மா கமலா பழனியப்பன், மீரைலா செத்தி, சுவிதா, ரோஜா, வாணி, யுவிலா, ரூபா பிள்ளை, ஷாலினி, திருவடி, கமலம், ஆறுமுகம், அஞ்சி, அனைத்து விநாயகர் ஸ்ரீ விநாயகர் சீதலம்மன் திருக்கோவில் உறுப்பினர்களின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. யூனியன் பார்க்கிலிருந்து அம்மா ஜீவா கோவிந்தன் தமது பேரன் ஆயுஷ் அவருக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். ஆயுஷ் பிறந்த நாளை முனித்து அம்மா தேசிகா பா அஷ்லே, கிஷந்தன், கிருஷ்ணா, மிது, நிலேஷ், ஓவன், ஸ்ரேயா, கிஷினி, குழகன், மாயவன், வந்தி மற்றும் நம்முடைய ஆர்எம் த்ரீ குழுவினர்களுக்காகவும் நம்முடைய தொழில் அன்பர்களுக்காகவும் பாடலை கேட்டிருக்கின்றார். மிக்க நன்றி அம்மா ஜீவா. அடுத்த பாடலை நாங்கள் அம்மா உமா கங்காது அவர்களுக்காக பாடலை அளித்து இருக்கின்றோம். அலன் பலன் பழனி மற்றும் அம்மா உமா கங்காது அவருடைய அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஜலன் அவிலன் ராமசுவாமி போயிட்டு சாபிலிருந்து அக்கா மற்றும் ஷிபல்லிருந்து சின்னம்மா சுந்தரம் தங்கச்சி சரோஜினி பத்தன் லாத்தூ கினிக் பழனி குடும்பம் அக்கா இந்திராணி அனை நாதா அனி ஜினி அக்கா வாதி குகுசாமி அத்தை தேவானே மற்றும் அனைத்து கங்காது குடும்பம் பழனி குடும்பம். அடுத்த பாடலை நாங்கள் இதோ மாமன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள கல்லாளியே பாடலை சிறப்பாக மமே கணன் உங்களுக்காக இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, நாங்கள் அடுத்த பிறந்தநாள் பாடலை பினாக்க ஊரைச் சேர்ந்த அம்மா சரோஜ் தமது பிறந்த நாளை முனித்து குழு கமலாசன் முகம் அழகன் மினு வனிலா ஆஷா வெண்ணிலா சப்ரினா வர்ஷினி இஸ்மாயில் குடும்பம் மற்றும் சுப்ராயன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. ரோசிலிருந்து இன்று சுஷிலா பிறந்த நாளை முன்னிட்டு சச்சுதா நாய்க்கன் அவருக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். மற்றும் பாயிண்ட் கனுனியிலிருந்து அம்மா நிதானம் சுப்ராயன் அனைத்து அம்மாமார்களுக்கும் அப்பாமார்களுக்கும் அன்னையார் தினத்தை முன்னிட்டு ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். இதே பாடலை நாங்கள் போத்லிஸ்டிலிருந்து அம்மா ஜெயராணி பிள்ளை ரங்கியன் மற்றும் செலம் குடும்பத்துக்கு நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மேலும் நம்முடைய இன்றைய தேனிசாரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றிகள். விடை பெறுகின்றவள் உங்கள் கலைவாணி. நாளைக்கு காலையில் மீண்டும் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை சந்திப்போம். உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.